0: அரை கூட்டமே ஸ்வாக. அரை கூட்டமே ஸ்வாக. அரை கூட்டமே ஸ்வாக. அரை கூட்டமே ஸ்வாக.
1: அபி பி ஏக் கூட்ட பாக்கி ஹை.